ஸ்ரீ கணேசாய நமஹ. தஸ்மத் குருப்யோ நமஹ. தஸ்மத் புரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய வரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்பிதாய நாகாநனாய ஸ்துத்யக்ய விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகவிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவயஹரம் சர்வலோகைகநாதம். வந்தே விஷ்ணும்.